0: செய். தவிரே இருங்கும் பத்மாவதி தேவின சப்ப குன்னுங்கி செய்த லோக்தாக் சைதாருள்கி மதா ஆகஸ்ட் பாணி இம்ஃபால். ஹவுசிக் தவிரசி மாய் பாக்லபா லௌமி தௌரம் யென் லோய்பதா மாய் பாக்லபா லௌமி தௌதாம் அஹன்பிக உன்னதன வரி ஷாபா உணவிரிபா மெரினா ஒய்னாம் தௌரம் புதோப்பன நோங்தோம்பம் ரோமா.
1: மியோய்பன ஹோட்னபதா ங்கம்தப கரிலை ஹோட்பு ஹோட்னரபதி மாய் பாக்பா ஹாய்வசி நோங்மதி சோய்திரபனி கரிசு லைத்தபா மீன சிங்தானபிதிரப மியோய் கயா மாக்கி அகாங் கண்பா ஹோட்னப லேப்தபா ஹன்ப லைத்தப தௌனான மான மான துங்கே கண்ண தான்கிப லம்துங்பம் கயா யோகிபா மாய் பாக்கிபகி வாரி ஐக்கொயின தத்தன தாரி ஊரி. மணிப்பூர்தசு லம் கயாத தவாய் யாவ மியோய் கயான ஹோட்னபகி மஹை பங்கனக்கிபங்காக்தனி. ஹிரம் அமத நத்ரக அமத மாய் பாக்கிப மியோய் கயாகி மபாவ் பூஜரிப தௌரம்னி மாய் பாக்லப லௌமி.
2: ngasi akashwani imphal gi mai paklaba lomi thawram asigi damakta ngasi amuk unaduno wari watai sanajagadori basi bisnupur district ki tawul da leiba yen loibada mai paklaba lomi thaudam ahanbigane ahanu makta da chema buhai khoi gi thawram se da taram nok chiri
3: thaka sare
2: ichi mas maina yen loibada mai onsin birak pasa kayamuk kui khrei cha gi chehi kayamuk subodano wari se amuk tang hawrok padagi hai batare ko ngasi phau bagi se da wari se samlapna khare libio
3: aina jom pala pa se sai taratrok ta jom pale jam ngangoina adegi khangau da bida isa ahom jawre ko nu pa ani nu pi ma nu pi na ani nu pa ani jana atom mani ko ai nu pa za thabak da we gamen jok ne ma so ozane ko primary ozane ado matom jom ma lo pa samri ga yang kai phang to lo se ada nu pa di paisa ka ni ra ga som ஹைதி மியோய் வகி ஹிங்மத ஐயா இக்கை ஜபதோ அத பைசா கனி ஐ ஜக்கை தோதோயினோ கனி இதன சும் தும்பத கன்ப ஹைதாரே கோ ஐ சே தபக் சித்த ஹோபு சுனதே அதோகா கோய் நமுக் தபக் தானரோகே ஹைரோ பைசா சங்கி கோ அது இக்கை தோரோக மியோய் கதக கோய் சே ஜும்த சும் லைரக சும் பமலை தோப்பா நுபி சிதி கோ ஹைதி தவ லுகாக் சோகம் கச்சேனக கோலி கர பேங்க லைபசே மச்சினா ஐ கி இசா சிதி சேம்பங்கம் கதரா கான கன்ஜபதோ ஐதி அசங்க மொய்தரா கான கன்ஜபதோ அதுதி கதோத ஐ நு பா தபக் சக்ர இசாகை ஸ்கூல் சக்ர கான தா ஐசே ஃப்ரீத லைதோ சொருப்பதி ஐசே ஏ ஜென் கர லோயேதா இசா சோ சாபா அதேகி ஐ கி சோ பைசா கர பம்பான கலக்கிபகோ ஃபர்ஸ்ட் ஐ ந லோயரோ கோ மதம்த ஜென் ஜங் கை லோயே கிட்டங் ஜோன் மகான கஜு சாவே கஜு தோங்கே கோ அதே மதங்ததி அசமசி ஜாம் நுங்கைனி சாமும் லோயரே கோ அதேதி மதங்ததி அசமசிதி சும் சும் மாக ஐக பக்ன வைரா சான வைரா கங்தே கோ மிகிதி சியே சியே ஹை சும் சிவிரக்தவ ஹைதாரே அதேதி அசமசிதி அம் நுங்கை ஜானினே அதுதி ஐன சிசு கவர்மெண்ட் ஜோப் அசிதி பைசா ஹைபசிதி மபம் குதி முதே பைசாகி பைசாய் ngatani ko ஹைபதி கைனோத ஐன சர்க்காகி தபக் தௌதரகசு மியோய்பம்ன ஹெங்மத ख्வைதர்கா லைஜ பைசானே வா கோ ஐகி பைசாதோ கைதே லாகதே ஹைப மதம்த ஐன சுஜமன் ஹைபம் தாரே ஐ மிங்வந்தசு மபான் தாமுதரபா கோ ஐன சு கனாகும்பம்தசு அவாப பிருதரபா ஐன சுரக ஐன ஃபங்ஜபா ஐன சுதரகதி ஐன ஃபங்ரோய்தோபா அதோகும்பா லம்பினிசிதி அஸ்மசிதி ஐ மை ஒன்ஜன்பை யைனா கோபி தாரமி அலு தாரமி ஹவாய் தாரமி ஐ ஹவாய் தாயும் தோ எக்ரிகி மீ தும் லாய் யாம் ஃபவகி பகி கோ கோவி தாய் எக்ரிகி மீ விஷம்புகி கோ அதும் லாமே அது மொய்ன சம்ஹாராவ் நாங்கி ஃபைனே கோனே அதும் ஹைபிரமே அது மத்தம் ஜே கோய் கஹே தரே ஐகி மார்க்கெட் தௌகே ஹரா காந்த ஹெத ஹோங்ப கும்பா கோவி கிஜி தே லுபா நி பீரே கஹே ஹைப கும்பா அஸ்மசி தி ஐ ந தௌரி தபோசி வாங்கிர தூங்கிர ஹப்ஸ் பங்கன் சோ வாய் கான போதே தா ஐ மசி தபோசி ஐ டோக் டோகே அது ஐ ஜி லோய் பசி ஐ சம் ஐகி மீ கரத் இனரக வாரி நி கோ ஐ ஜாப போனே ந அது மை தௌதனா ஐசே எம்மாசி கமாய் தோசி ஐ பஜா தோலே பஜா தோலகாந்த ஐனா ஐ யாம் நுங்சிவ தமோர குமனினா மலேமே நாகம் பான் கங்ஜாபிதே மா ஐ தமோ ஐ ஜென்கல அஸ் மான லங்னரே அஸ் நாங்க கைனோ நசாது அம் பஜாக ஜியலோ சாகி ஹைது போ கான லங்னரே எவான கோ அதே ஐனா தமோ ஹி முத பச்சா சங்க எவ கோ அஸ் ஜென் தி மத லைதோ சௌகுதி நங் போ நுங்ை ந லைய அத்ர ஹரே தமோ ஜென் தி மத லைவ பச்சா தோ மணி நே கஞ்சரகே ஹை ஐனா கோ நாங்க யாம் நுங்ை நே நங்க யா பாமினோ ஹை அஸ் தமோ ஐ ஜியலி சி முத தி லோயினி ꯂꯣꯏꯒꯦꯗꯤ ꯁꯦ ꯅꯪꯗꯤ ꯂꯣꯏꯕ ꯊꯋꯥꯏ ꯌꯥꯝ ꯌꯥꯎꯕꯅꯤꯅ ꯅꯪ ꯂꯣꯏꯔꯣ ꯅꯪ ꯂꯣꯏꯔꯣ ꯅ ꯃꯥꯅ ꯄꯥꯈꯠꯂꯒ ꯂꯣꯏꯔꯣ ꯂꯣꯏꯔꯣ ꯍꯥꯏꯕ ꯑꯗꯨꯃꯥꯏꯅ ꯇꯧꯔꯒ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯂꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯒ ꯑꯩꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯑꯃꯗ ꯍꯥꯏꯗꯤ ꯑꯁꯨꯃꯥꯁꯤꯅ ꯇꯣꯡꯉꯒ ꯑꯩ ꯅꯨꯡꯉꯥꯏꯔꯅꯤꯅ ꯀꯥꯏꯅ ꯈꯜꯂꯒꯗꯤ ꯌꯦꯟꯗꯣ ꯊꯣꯛꯁꯤꯔꯗꯤ ꯂꯣꯏꯔꯦ
2: ꯃꯥꯅꯦ
3: ꯑꯩ ꯑꯃꯨꯛꯇꯪꯗꯤ ꯌꯥꯝ ꯁꯥꯊꯤꯕ ꯑꯃ ꯌꯥꯎꯈ꯭ꯔꯦ ꯌꯦꯟ 1000 ꯄꯨꯂꯞ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯅꯨꯃꯤꯠ ꯍꯨꯝꯅꯤꯗ ꯁꯤꯕ ꯂꯣꯏꯌꯦꯕ ꯃꯇꯝꯗꯣ ꯑꯩꯒꯤ ꯅꯨꯄꯥꯁꯦ ꯍꯥꯏꯗꯤ ꯃꯥꯁꯦ ꯋꯥꯈꯟ ꯅꯨꯡꯉꯥꯏꯇꯦ ꯑꯩꯅ ꯍꯥꯏ ꯑꯦ ꯄꯨꯟꯁꯤꯁꯦ ꯑꯦꯛꯁꯤꯗꯦꯟꯅꯤ ꯀꯩꯅꯣ ꯍꯥꯏꯗꯤ ꯁꯤꯅ ꯑꯩꯈꯣꯏ ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏꯇꯅ ꯈꯜꯂꯒ ꯅꯪ ꯑꯗꯨꯗ ꯂꯥꯏꯅꯥ ꯑꯣꯏꯅꯅꯦ ꯀꯥꯟꯅꯕꯗꯤ ꯀꯣꯏꯔꯨꯁꯦ ꯂꯥꯛꯑꯅ ꯑꯩꯅ ꯐꯖꯅ ꯁꯤ ꯂꯣꯏꯁꯜꯂꯝꯃꯦ ꯃꯇꯝꯗꯣ ꯏꯆꯥꯅꯨꯄꯥꯁꯦ ꯒꯨꯍꯥꯇꯤꯒꯤ ꯅꯦꯁꯅꯦꯜ ꯄꯕ꯭ꯂꯤꯛ ꯁ꯭ꯀꯨꯜꯗ ꯇꯝꯃꯦ ꯏꯆꯥꯅꯨꯄꯥ ꯑꯍꯟꯁꯦ ꯀ꯭ꯂꯥꯁ 6 ꯆꯠꯈꯤꯕꯅꯦ ꯑꯇꯣꯝꯕꯁꯤꯅ ꯄꯨꯅꯥꯒꯤ ꯑꯦꯁꯄꯥꯏꯁꯥꯗ ꯇꯝꯃꯦꯕꯀꯣ ꯑꯗꯩꯗ ꯃꯇꯝꯗꯨꯗ ꯃꯣꯏꯁꯨ ꯑꯝꯕꯣꯛ ꯂꯩꯇꯕ ꯑꯗꯣ ꯏꯆꯥꯒꯩꯒꯤ ꯃꯅꯥꯛꯇꯁꯨ ꯀꯣꯏꯊꯣꯛꯎꯁꯦ ꯂꯥꯛꯑꯣꯅ ꯑꯗꯨꯃꯥꯏꯅ ꯆꯠꯂꯒ ꯁꯤꯂꯣꯡꯗ ꯀꯂꯥ ꯄꯥꯔꯒ ꯌꯦꯡꯉ ꯍꯜꯂꯒ ꯑꯃꯨꯛ ꯅꯣꯡ ꯋꯥꯈꯟꯗꯣ ꯍꯟꯗꯔꯀꯥꯟꯗ ꯌꯦꯟ ꯂꯣꯏꯈꯤꯕ ꯌꯦꯔꯨꯝ ꯈꯨꯟꯕꯗꯤ ꯅꯨꯡꯉꯥꯏꯀꯣ ꯌꯦꯟ ꯑꯁꯤ ꯈꯨꯟꯕꯗꯤ ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏꯇꯦꯕ ꯊꯦꯡꯅꯗꯕꯗꯤ ꯅꯠꯇꯦ ꯑꯋꯥꯕ ꯑꯗꯨꯒ ꯍꯟꯕꯗꯤ ꯌꯥꯗꯦ ꯃꯔꯝꯗꯤ ꯀꯩꯅꯣ ꯍꯥꯏꯕꯀꯥꯟꯗ ꯑꯩꯅ ꯇꯧꯒꯦꯅꯤꯡꯉꯤꯕ ꯊꯕꯛꯇꯣ ꯑꯃꯨꯛ ꯋꯥꯔꯦ ꯍꯥꯏꯗꯅ ꯑꯃꯨꯛ ꯁꯣꯏꯒꯔꯦ ꯍꯥꯏꯔꯒ ꯃꯗꯨ ꯇꯣꯛꯊꯣꯛꯑꯦ ꯈꯟꯇꯥꯔꯒꯗꯤ ꯑꯩꯒꯤ ꯄꯨꯟꯁꯤꯗ ꯊꯕꯛ ꯑꯃꯨꯛ ꯂꯩꯔꯣꯏꯕ ꯍꯥꯏꯗꯤ ꯑꯩꯅ ꯑꯃꯨꯛ ꯃꯥꯏꯊꯤ ꯇꯥꯔꯒꯗꯤ ꯃꯁꯤ ꯀꯃꯥꯏ ꯑꯩ ꯑꯃꯨꯛ ꯍꯜꯂꯀꯥꯟꯗ ꯑꯩꯅ ꯌꯦ 1000 ꯑꯃ ꯂꯣꯏꯕꯗ ꯑꯩ ꯃꯥꯡꯂꯒꯗꯤ ꯑꯩ 2000 ꯍꯥꯞꯀꯅꯤ ꯁꯤꯅꯦꯕ ꯑꯩꯅ ꯍꯥꯏꯁꯦ ꯑꯗꯩ ꯑꯩ ꯇꯥꯃꯣꯗ ꯍꯥꯏꯕ ꯇꯥꯃꯣ ꯑꯩ ꯌꯦ 2000 ꯑꯁ ꯑꯃꯤ ꯅꯪꯁꯤꯕꯨ ꯍꯥꯏꯌꯨꯀꯣ ꯑꯦ ꯃꯥꯡꯉꯦ ꯃꯥꯡꯁꯨ ꯑꯩ ꯍꯥꯞꯄꯗꯧꯅꯤ ꯍꯥꯏ ꯑꯗꯨꯗꯒꯤ ꯑꯃꯨꯛ ꯍꯥꯏꯗꯤ ꯍꯧꯖꯤꯛ ꯐꯥꯎ ꯑꯗꯨꯝ ꯇꯧꯔꯛꯏꯁꯤꯅꯤ
2: ꯍꯣꯏ ꯇꯥꯖꯕꯗꯁꯨ ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏ ꯑꯗꯣ ꯀꯃꯥꯏꯅ ꯂꯣꯏꯕ ꯑꯗꯨꯒ ꯅꯥꯔꯛꯄꯕꯨ ꯑꯣꯏꯔꯣ ꯑꯃꯕꯨ ꯑꯣꯏꯔꯣ ꯑꯗꯨꯒꯤ ꯃꯇꯤꯛ ꯁꯦꯕꯥ ꯐꯖꯅ ꯇꯧꯕꯤꯔꯝꯒꯗꯕꯁꯨ ꯃꯥꯜꯂꯦ ꯏꯆꯦꯃꯅ ꯊꯋꯥꯏ ꯌꯥꯎꯅ ꯇꯧꯕꯅꯤꯅ ꯑꯗꯨꯒꯤ ꯑꯣꯏꯕ ꯋꯥꯔꯤꯗꯨꯁꯨ ꯂꯥꯛꯆꯒꯦ ꯑꯗꯨ ꯂꯥꯛꯇ꯭ꯔꯤꯉꯩꯒꯤ ꯃꯥꯡꯑꯣꯏꯅꯅ ꯍꯧꯖꯤꯛ ꯃꯐꯝ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯐꯥꯔꯝ ꯑꯃ ꯂꯩ ꯍꯥꯏꯕꯤꯕꯗꯣ ꯄꯥꯛꯄ ꯆꯥꯎꯕꯁꯦ ꯀꯌꯥꯃꯨꯛꯅꯣ ꯌꯦꯟꯁꯦ 1,000,000꯭ꯃꯨꯛ ꯂꯣꯏꯔꯛꯄꯅꯤꯅ ꯀꯌꯥꯃꯨꯛ ꯄꯥꯛꯄꯅꯣ ꯑꯝꯇꯪ ꯍꯥꯏꯕꯤꯌꯨ
3: ꯂꯧꯄꯔꯤ ꯑꯃꯒꯅꯦ ꯂꯧꯈꯥꯏ ꯍꯥꯏ ꯇꯥꯔꯦ ꯑꯗꯨꯃꯥꯏꯅ ꯁꯦꯠ ꯑꯃꯅ ꯁꯥꯡꯉꯤꯁꯦ ꯏꯁꯀ꯭ꯋꯥꯔ ꯐꯤꯠ 30 ꯄꯥꯛꯑꯦ
2: 4
3: ꯁꯥꯡꯉꯦ ꯍꯧꯖꯤꯛ ꯑꯅꯧꯕ ꯑꯃ ꯍꯟꯗꯛ ꯍꯧꯖꯤꯛ ꯁꯥꯕ ꯂꯣꯏꯔꯦꯕꯀꯣ ꯁꯤꯁꯤꯅ 4×50 ꯁꯥꯡꯉꯦ ꯃꯥꯅ ꯈꯔꯃꯨꯛ ꯁꯥꯡꯉꯦ ꯑꯗꯣ ꯁꯦꯠ ꯑꯍꯨꯝꯁꯤꯗ ꯌꯦꯟ ꯁꯦꯠ ꯑꯃꯗ 600,000 ꯆꯥꯡ ꯍꯥꯞꯄꯦ ꯑꯗꯣ ꯑꯀꯣꯝꯕꯒꯤꯁꯤꯅ ꯑꯃꯨꯛ ꯈꯔ ꯁꯥꯡꯕꯅꯤꯅ 1,800 ꯍꯥꯞꯄꯦ
2: ꯑꯗꯨꯗꯤ ꯌꯦꯟꯅꯥꯎ ꯃꯆꯥꯁꯤꯡꯁꯤꯗꯤ ꯀꯥꯏꯗꯒꯤꯗꯤ ꯂꯧꯒꯦ
3: ꯌꯦꯟꯅꯥꯎ ꯃꯆꯥꯁꯦ ꯒꯅꯄꯇꯤꯅ ꯉꯁꯤꯃꯨꯛꯁꯨ ꯂꯥꯛꯑꯝꯃꯤ ꯃꯣꯏꯒꯤ ꯀꯩꯅꯣꯗꯣ ꯃꯣꯏ ꯃꯄꯨꯗꯣ ꯃꯣꯏꯁꯦ ꯒꯨꯍꯥꯇꯤ ꯉꯥꯛꯇꯅꯦ ꯃꯆꯤꯟꯖꯥꯎꯁꯨ ꯒꯨꯍꯥꯇꯤ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯃꯅꯤꯄꯨꯔꯗ ꯑꯃꯨꯛ ꯂꯩꯕ ꯅꯠꯇ꯭ꯔꯃꯤꯅ ꯁ꯭ꯋꯥꯗꯤ ꯋꯥꯏꯌꯦ ꯂꯝꯕꯤꯒꯤ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯆꯥꯛꯇ ꯊꯣꯡꯉ ꯄꯤꯖꯔꯛꯏꯅꯤ ꯀꯩꯅꯣ ꯍꯥꯏꯗꯤ ꯆꯥꯛꯁꯦ ꯀꯣꯔꯐꯨ ꯊꯣꯡꯉ ꯄꯤꯖꯔꯛꯑꯦꯕ ꯌꯦꯟꯁꯤꯒꯤ ꯃꯆꯤꯟꯖꯥꯛꯁꯦ ꯌꯦꯟꯁꯦ ꯌꯥꯝꯕꯅꯤꯅꯀꯣ ꯀꯃꯥꯏ ꯄꯤꯖꯒꯗ ꯆꯦꯡ ꯑꯣꯏꯅ ꯄꯤꯖꯔꯦ ꯌꯥꯗ ꯃꯕꯨꯛ ꯊꯟꯕ ꯉꯝꯃꯣꯏꯗꯕ ꯆꯥꯛꯁꯦ ꯇꯧꯔꯒ ꯌꯥꯝꯅ ꯑꯋꯥꯕ ꯊꯦꯡꯅꯩ ꯑꯗꯨꯕꯨꯗꯤ ꯂꯣꯏꯅ ꯅꯨꯡꯉꯥꯏꯕꯗꯤ ꯅꯠꯇꯦ ꯍꯥꯏꯗꯤ ꯅꯨꯡꯉꯥꯏꯕ ꯎꯔꯒ ꯍꯦꯟꯅ ꯅꯨꯡꯉꯥꯏꯕ ꯌꯦꯟꯁꯤꯅ ꯈ꯭ꯋꯥꯏꯗꯒꯤ ꯅꯨꯡꯉꯥꯏꯔꯤꯁꯦ 40 to 45 ꯗꯦꯁꯦ ꯁꯤ ꯃꯇꯝ